0: மற்ற விஷயங்கள் என்ன செய்யணும்
1: Claro que sí, 0630, mantenemos su plan de vuelo abierto.
0: Muchas gracias.
1: Recibido, Penny.